ஓர் முன்னா முன்னா முன்னா முன்னா கோரா ரங்கடி கி ஔர் ஜிவானா ஹோ கயா ஹமாரி துஸ்து ஔர் ஹம் சல்தே ஹே ரீமேக் சாங் ஔர் ரீமேக் சாங் கி ஓர் ஹம் சல்தே ஹே ஃபுல் டான்ஸ் அண்ட் ஹாட் ஒன்.